நகை நகை திருக்கெடுத்துனா கீரை நாக்கா திருக்கெட்ட தக தக தீ கீரை நாக்கா திருக்கெடுத்துனா கதா தக தக தீ கீரை நாக்கா திருக்கெடுத்துனா கதா தக தக தீ கீரை நாக்கா திருக்கெடுத்துனா கத்த தீ.